அருண கிரணமணியும் உதயமதிருதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கடேடி அழுகுன்னு பிரேம சாயுஜ்யம் அசிது லசிதலாசியம் சரச மதுர சுமசரங்களெய்து அமிர்த புளின பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவன அனுபம

தங்கிறதுக்கு தான் தரக்கிறதையும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்